0: பப்பா, துருவே பல்லவ
1: கீனவி தர்ப்பலா
0: அழுகுண்டு பேனும் பப்பை அம்மி கியாதே
1: ஏந்த ஓகே, அவா கியாதே பப்பா மேசின் அவா கியா
0: தும்பதுக்கு இஸ்தியுமாலு கூறுமும் அங்கேகு கென்சர் ஜேகே ஹிதுகு பலித்த ஜேகே ஸ்ட்ரோக் ஜேகே ஃபுப்பா மேகு கென்சர் ஜேகே நேவாலா நிசாமுகு பலித்த ஜேகே கோஹுருகு கென்சர் ஜேகே டைப் 2 டயபெட்டீஸ் ஜேகே
1: கீபி பப்பேத்து கியாதினி
0: கொக்கே நுஃபென்ன கொத்த ಸೆರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕು ಕೊಕ್ಕು ವಸ್ವಿಸ್ ದುವ ಕೊಕ್ಕು ವರ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ
1: ದರಫಳ ಬಪ್ಪ ದಿಂದು ವಾಹಕಸ್ ದುಂ ಫತ ಇಸ್ತು ಮಾದಿನ ಕೊರಾನ ಪ್ರಾಮಿಸ್ ಇಂಗೆ
0: ಕೊಕ್ಕು ವರಂ ಉಫಾ ವಿಚ್ಚೆ